மின்னடி கோவிட் 19 டேப்லெட் பல்ஜுலிங்கான ப்ரோ நீடு வளவளின் பண்ணி மண்டல்லான நெல்கள் கோவிட் ப்ரோ புது மஞ்சினிட மீமி கோவிட் வண்டோ கலனங்க வளைஞ்சு பண்ணுங்கன்னு ஆனு ப்ரோ ஞாபகம் டேப்லெட் வண்டோ மஞ்சினிட ஆள்குமன் இவங்குமண்ட எங்களை காண்கன் புல்க மீமி வண்ட எங்க போல் பீன் மீமி ஜலஞ்சினிடு புழுகு புழுகு பழங் பழங் ஏப்பா பீன் ஒன்றலைங் பல் என்னுடைய கோவிட் நீடு நீடு பல்கலைங் டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழியு குஜு கான்கான் மீமி ஜரு ஏண்டனே புல்காவிடும் மீமி எங்கள் சிறங்கங்கரோடு மண்ட யூங்கு நினைடு டேப்லெட் டேப்லெட் நினைடு மண் காங்கு நல்குல மண் படல் ஊழியுங்க நல்கு மண் ஞாபகிடு முறாங்க புது நினைடு கலனங்க ஒழங்கு கடை கோவிட் நீடு எங்கள் லனங் பிளவிங்க புது ஐயிட மண் ஒண்டல டேப்லெட் மண் நின்றுடுங்கு புது மண் எனக்கு கிளினிக் கடை செலா ஞாபக மண்ணே செலங்கங்குரு நீழ் ஒன்றில் மங்கள் சுலோ மின்னடி டேப்லெட் புது மங்கள் ஞாபகம் எங்கள் கோவப்பிடிச்சிடு எங்கள் மங்கள் ஞாபகம் செரிஞ்சி ஜா லீரா புது மண் மடலிங் மடலும் நிம்மன் அனே வாங்கி இப்போ மின்னடி கடை 1800020080 மிஞ்சிட்டு வண்டுள்ள பீன் வண்டுள்ள மங்குள் சுலோ செலாஜங்க மெரிஜின் அனுப்புறோம் டேப்லெட் வாலி பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப்பா வண்டி உளு உளு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீமி சுலாலஞ்சல் புல்க வாலி இனிடின்னு கோவிட் 19